நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ? சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே? சொல்லடி சிவசக்தி, நில சுமையென வாழ்ந்திட புரிகுவையோ? விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டிய படி செல்லும் உடல் கேட்டேன், நசையுறு மனங்கேட்டேன், நித்தம் நவமெனச் சுடர் தரும் உயிர் கேட்டேன், தசையினை தீ சுடினும் சிவசக்தியை பாடும் நல்லகங்கேட்டேன், அசைவரு மதி கேட்டேன், இவை அருள்வதில் உனக்கேதும் தடையுள்ளதோ?

0: நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று பிறந்தநாள் கொண்டாடும் நண்பர்கள் அனைவருக்கும் எங்கள் வானொலி சார்பாக என் இதயம் கனிந்த இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இன்று திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்கள் அனைவருக்கும் எங்கள் நிலையம் சார்பாக என் உளமார்ந்த திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய நிகழ்ச்சி ஒரு தொடர் நிகழ்ச்சியாக பல்வேறு துறைகளில் சாதித்தவர்களுடைய அனுபவங்களை பகிரும் ஒரு தொகுப்பாக இந்த நிகழ்ச்சி தொடர் நிகழ்ச்சியாக வந்துகிட்டு இருக்கு. அதாவது எண்ணெய் செதுக்கி 7 நாட்கள் அப்படிங்கிற தொடரில் இவங்களுடைய அனுபவங்களை வந்து ஒவ்வொரு பிரமுகர்களும் அவங்க அனுபவத்தை பகிர்றாங்க. செங்கோட்டையாகவே இருந்தாலும் சரி, அல்லது பெரிய உலகம் போற்றும் மாளிகைகளாகவே இருந்தாலும் சரி, அதெல்லாம் ஒற்றை செங்கல்ல தான் தொடங்குதுன்னு சொல்லுவாங்க. அதே போல் சாதனையாளர்கள்லாம் சமூகம் கொண்டாடும் நிலைக்கு வருவதற்கும் அவங்கெல்லாம் ஒரே இரவில் உச்சம் தொட்டதில்லை. அவங்க பல நாள் அதற்கான பயிற்சி முயற்சியெல்லாம் எடுத்து அவங்களுடைய ஆர்வம் அனுபவம் அதில் அவங்க சந்தித்த சோதனை அவர்களுக்கு கிடைத்த அங்கீகாரம் கைத்தட்டல் விரக்தி அதில் அவங்க அடைந்த சாதனைக்கு அவங்க கொடுத்த விலை அதற்கான வேதனை தாகம் வேகம் இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் அவங்க கற்றுக்கிட்டதை அது அவங்க எப்படி அவங்கள அது பக்குவப்படுத்தியது அதையெல்லாம் எப்படி அவங்க படிப்பனையாக எடுத்துக்கிட்டு மேலேறி வந்தாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் அவர்களுடைய வாழ்க்கையிலேயே 7 நாட்களாக பிரித்து அந்த பிரபலங்களே வந்து எண்ணெய் செதுக்கி 7 நாட்கள் அப்படிங்கிற தொகுப்பாக மனம் திறந்து சாதித்தவர்கள் கொடுத்த தொகுப்பு தான் அந்த விகடனில் வந்து எண்ணெய் செதுக்கி 7 நாட்கள்னு ஒரு தொடராக வந்தது. அதை வந்து புத்தக வடிவிலையும் வெளியிட்டாங்க. அந்த தொகுப்பை உரைநடை அல்லது உரையாடல் வடிவில் நம்ம நிலையத்தில் நம்ம வானொலி நேயர்களுக்காக அந்த தொடரிலிருந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சாதனையாளர்களுடைய பாடத்தையும் பகிர்வையும் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்துட்டு வரோம். ஒரு பாடலை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் இந்த வாரம் நாம் சந்திக்க இருக்கும் அந்த பிரபலம் அவருடைய வாழ்க்கையில் சந்தித்த 7 நாட்கள் அதை குறித்து பேசுவோம். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக நிலையத்துக்கு வந்திருக்கிறார் நண்பர் பாரதி அவர்கள். வணக்கம் பாரதி.
1: வணக்கம் சங்கர்.
0: இந்த நிகழ்ச்சியில் ஒரு பாடலை தொடர்ந்து இன்றைய சிறப்பு விருந்தினராக அல்லது இந்த நிகழ்ச்சியில் நம்ம பேச போகிற அந்த பிரபலம் யாருன்னு நம்ம பார்ப்போம்.
1: கண்டிப்பாக.

0: ஒரு நல்ல இனிமையான பாடல் கேட்டோம். இந்த பாடலை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நிரலில் சொல்லியது போல இது வந்து ஒரு தொடர் நிகழ்ச்சி. அதாவது எண்ணெய் செதுக்கி 7 நாட்கள்னு பிரபலங்கள் வந்து அவர்களுடைய வாழ்க்கை அனுபவத்தை பகிர்ந்த நிகழ்ச்சி. அந்த வகையில் இந்த தொடரில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்?
1: இந்த வாரம் வந்து நம்ம பார்க்க போகிற பிரபலம் வந்து கவிஞர் எழுத்தாளர் திரு நா முத்துக்குமார் அவர்.
0: முத்துக்குமார்
1: நிறைய தெரியாத ஆட்கள் இருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு ஒரு பிரபலமானவர். ஆனா இன்னைக்கு அவர் நம்ம கூட இல்லைனாலும் அவர் வந்து தன்னை செதுக்க 7 நாட்களாக அவர் சொன்ன விஷயங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். முதல்ல வந்து முதல் நாள் அவர் என்ன சொல்றாருனா, வந்து அப்போது வந்து எனக்கு 4 வயது இருக்கும், கீரை சாதம் ஊட்டி என்னை பள்ளிக்கு தயார்படுத்துகிறார் அம்மா. 4 வயது ஒரு பள்ளிக்கு போகிறதுக்கு தயாராக இருக்காரு. அப்போ வந்து எனக்கு கீரை வேண்டாம் அப்படின்ட்டு வந்து நான் ரொம்ப அடம் பிடிக்கிறேன் அம்மா கிட்ட. எனக்கு கீரை சாதம் வேணாம், நான் கீரை சாதத்தை கொடுத்தா சாப்பிட மாட்டேன், அடம் பிடிக்கிறேன் சரின்னு சொல்லிட்டு அம்மா என்ன பண்ணுறாங்க, சரி கீரை சாதம் வேணாம், உனக்கு இட்லி வச்சு கொடுக்குறேன்னு சொல்லி டிஃபன் பாக்ஸில் அந்த இதில் வந்து இட்லி வச்சு காமிச்சு, ஓகே இட்லின்னு சந்தோஷமாக நான் வந்து பள்ளிக்கு எடுத்துகிட்டு போகிறேன் பள்ளிக்கு போயிட்டு மதியம் வந்து உணவு இடைவேளை எப்போ பிரித்து பார்த்தா இட்லிக்கு பதிலாக கீரை இருக்குது உள்ளே. எனக்கு காட்டும் போது இட்லி வச்சு காமிச்சாங்க, கொடுத்து அமிச்சா கீரையை வந்து கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்கன்னொன்னே எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அப்போ அந்த 4 வயசுல எனக்கு பயங்கர கோவம், சாப்பிடவே இல்லைண்ணா நான் அப்படியே மூடி வச்சுட்டு இன்னைக்கு சாயந்தரம் போனால் அம்மா கிட்ட போய் சண்டை போடணும்னு சொல்லி ரொம்ப கோவமாக வந்து நான் பள்ளியிலேருந்து கிளம்பி வரேன். அம்மா கூட எப்படி எப்படிலாம் சண்டை போடணும்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே வரேண்ணா. அப்புறம் இப்போ யோசிச்சுட்டே வந்து வீட்டை நெருங்கி வரும்போது தூரத்தில் வந்து பார்க்கும்போது எங்கள் வீட்டில் ஒரே பெரிய கூட்டமாக இருந்தது. என்னடா கூட்டம்னு போய் பார்த்தா விலகி பார்த்தா அம்மாவை வந்து ஒரு மர பெஞ்சில் வந்து படுக்க வச்சுருந்தாங்க. அப்போ வந்து அப்பா வந்து அழுதுகிட்டே வந்தார், டே ராஜா அம்மா வந்து நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்கடா அப்படின்ட்டு வந்து கட்டி பிடிச்சி அழுகுறாரு அப்படின்ட்டு வந்து அந்த அந்த அந்த நிகழ்ச்சியை சொல்கிறாரு, அந்த நிகழ்வை சொல்கிறாரு. எனக்கு வந்து அப்போ ரொம்ப கோபம் கோபமாக வந்துச்சு, இன்னமும் கோப கோபமாக வந்துச்சு. நான் சண்டை போடணுன்ட்டு நான் வந்து எனக்கு கீரையை கொடுத்துட்டேன்னு நான் சண்டை போடணுன்ட்டு வந்தால் இப்படி நீ செத்து போயிட்டியா அப்படின்னு சொல்லி எனக்கு கோவம் வந்துச்சு. ஏன்னா 4 வயதுங்கிறனால எனக்கு அந்தளவுக்கு விவரம் தெரியல. யார் யாரோ வந்து என்னை கட்டி பிடிச்சி அழ ஆரம்பித்தாங்க, எதுக்கு அழுகுறாங்கன்னு எனக்கு அந்த நேரத்தில் புரியல. எல்லாரும் அழுகிறத பார்த்து எனக்கும் கொஞ்சம் நேரத்தில் அழுக வந்துருச்சு. பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு மாமி வந்து என்னை கூட்டத்திலேருந்து கூட்டிகிட்டு போய் அழக்கூடாது அழக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு ஒரு கரும்பு துண்டை கொடுத்தாங்க. கரும்பு துண்டை கொடுத்து சாப்பிட வச்சாங்க, நீ இனிமே வந்து அழாமல் இரு கரும்பு சாப்பிடு அப்படின்ட்டு. இன்னும் அழுதா நிறைய கரும்பு கிடைக்கும்னு சொல்லி இன்னமும் நான் சத்தமாக அந்த நேரத்தில் அழுதேன். அழுது அழுதா கரும்பு துண்டு கொடுத்துட்டே இருந்தாங்க. அந்த மாதிரி வந்து நான் நினச்சி கரும்பு சாப்பிட்டுட்டு இருந்தேன். அன்னைக்கு எனக்கு தெரியாது அதற்கு பிறகு நான் சாப்பிட போகும் கரும்புகளில் தித்திப்புக்கு பதில் மரணத்தின் கசப்பே இருக்கும் அப்படின்னு எனக்கு அன்னைக்கு தெரியல. அன்னையிலேருந்து நான் இன்னைக்கு வரைக்கும் கரும்பு சாப்பிட்டா எனக்கு வந்து அந்த ஞாபகம் தான் வரும். என்னால் அந்த கரும்பினுடைய தித்திப்பை என்னால் வந்து உணரவே முடியாது, சுவைக்கவே முடியாது. அது அந்த மரணத்தின் கசப்பை தான் எனக்கு கொடுக்கும் அப்படின்ட்டு வந்து அவர் வந்து சொல்றாரு. அந்த தினத்தை
0: ரொம்ப துயரமான நினைவுகள்லயே அப்படி அது பதியறதுங்கிறது ரொம்ப வேதனை.
1: அந்த அந்த தினத்தை பத்தி இன்னமும் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அந்த நாளைக்கு அப்புறம் வந்து தினமும் நிலா வந்தது, சோறும் இருந்தது, ஆனால் ஊட்டத்தான் தாய் இல்லை. பள்ளியில் வந்து உணவு வேலையில அந்த ஒயர் கூடையில வந்து எல்லா அம்மாக்களும் வந்து சோறு ஊட்டுவாங்க அவங்க குழந்தைங்களுக்கு. என் டிஃபன் பாக்ஸ் மட்டும் திறக்கப்படாமலே இருக்கும். கோடை விடுமுறையில் உறவினர்கள் வீடுகளுக்கு வந்து வீடுகளில் வந்து மாமி அத்தைகள் பெரியம்மா எல்லாரும் தங்க பிள்ளைகளை வந்து கூட்டிகிட்டு போய் எண்ணெயெல்லாம் தேய்ச்சி குளிப்பாட்டுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அழுவையாக இருக்கும். அம்மாவின் புடவை, அவங்களுடைய ரிப்பன், அவங்களுடைய புகைப்படம் இவை மட்டும்தான் எனக்கு வந்து ஆறுதலாக இருந்தது. எல்லா ராத்திரியிலும் என் தலையணையில் கண்ணீரின் உப்பு பதிந்திருக்கும். வாழ்வின் மீது நம்பிக்கை இழந்த நாட்களில் 10 வயதுகளில் வானொலியில் கேட்ட ஒரு பாடல் என் தனிமையில் பள்ளத்தாக்கிலும் பூக்கள் கொண்டு வந்தது அப்படின்ட்டு ஒரு பாடலை வந்து குறிப்பிடுறார். இத்தனைய ஒரு சோகமான ஒரு தவிப்பு நிறைந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு பாடல் வந்து அவருக்கு வந்து ஒரு ஒரு ஏதோ ஒரு மகிழ்ச்சியா ஒரு ஒரு ஒரு
0: வடிகாலா
1: இருந்திருக்கு. கரெக்டா சொன்னீங்க, அந்த மாதிரி அவர் சொல்றாரு. அந்த பாடல் வந்து ஆவாரம் பூ திரைப்படத்துல ஆலோலம் பாடி அசைந்தாடும் காற்றே அதை கேட்டு தூங்கும் ஆவாரம் பூவே, அந்த பாடலை வந்து அவர் வந்து குறிப்பிடுறாரு. அர்த்தம் புரிந்து கேட்ட முதல் பாடல் அது, நான் என் வயதில் வந்து அந்த ஒரு பாடலுக்கு அர்த்தம் புரிஞ்சு நான் கேட்ட முதல் பாடல் அது. இசை ஞானியுடைய அந்த குரல், அந்த வரிகள், அது கொடுத்த தன்னம்பிக்கையில் தான் இன்றைக்கும் வந்து நான் எழுதிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு வந்து அந்த தன்னை பாதித்த தன்னை செதுக்கிய முதல் நாள் வந்து அவர் சொல்கிறாரு. ஒரு ஒரு சோகமான
0: நிகழ்வு தான், அதுலேருந்து அவர் கற்றுக்கிட்டது அவருடைய தாக்கம் அதுக்கப்புறம் எப்படி இருந்தது
1: அப்படிங்கிறது,
0: அதுலேருந்து வடிகாலாக அவர் எடுத்துக்கிட்டது என்ன அதையும் அவர் சொல்றாரு.
1: ரொம்ப அவருக்கே உரியதான அந்த கவி
0: நடையில
1: கவி நடையில அதை சொல்றாரு.
0: அதே மாதிரி இப்ப நீங்க சொன்ன விகடன்ல இன்னொரு நூல் ஒன்று வெளியிட்டாங்க, அணிலாடும் முன்றில் அப்படின்னு. அதுவும் வந்து பாடலாசிரியர் கவிஞர் நா முத்துக்குமார் அவர்கள் எழுதினது தான். ஒவ்வொரு உறவை பத்தியும் எழுதியிருப்பார் அந்த நூல் தொகுப்பே, அவ்வளோதான். அம்மா அப்படின்னு போட்டு அம்மாவை பற்றி எழுதியிருப்பார், அப்பா அப்படின்னு அதில் இது சொல்லிடுவார். இளம் வயதிலேயே அவருடைய தாய் தவறு இருந்தாலும் அந்த அம்மாங்கிறத உணர்வை அவர் வந்து அவருடைய கவி நடையில் எழுதியிருப்பார். அந்த நூல் முழுக்க உறவுகள் மட்டும்தான், அப்பா அண்ணன் தம்பி தங்கை அக்கா கணவன் மனைவி அப்படி எல்லா உறவையும் பற்றி
1: எழுதியிருப்பார்.
0: ஒவ்வொரு உறவும் எப்படிப்பட்டதுங்கிறத அந்த ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த நூல். அதில் இப்போ நீங்கள் சொன்ன அந்த அம்மா அந்த இதுவும் அதில் வரும். அதுக்காக சொன்னேன்.
1: இப்போ அடுத்தது
0: இரண்டாவது நாள்
1: முத்துக்குமார் அவர்கள் தன்னை சிதைக்க இரண்டாவது நாளாக வந்து என்ன சொல்கிறாருன்னா தன் தந்தையை பற்றி சொல்கிறாரு. தாய் மறைவுக்கு பிறகு தந்தை தான் வந்து என்னை வந்து வளர்த்தார். ஒரு தமிழ் ஆசிரியராக சொற்ப சம்பளத்தில் வாழ்ந்திருந்தாலும், ஒரு என்னதான் ஒரு ஆசிரியராக இருந்தாலும் ஒரு சொற்ப சம்பளத்தில் இருந்தாலும் வீடு முழுக்க வந்து கிட்டத்தட்ட 100,000 புத்தகங்களை வந்து சேமித்து வச்சுருந்தார். அது வந்து அவருடைய மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படிங்கிறாரு. அந்த புத்தகங்கள் வந்து எனக்கு வந்து இன்னொரு ஒரு தாயாக இருந்து இலக்கிய பால் ஊட்டியது அப்படின்னு வந்து அந்த புத்தகங்களை சொல்கிறாரு. 6 வயதில் கவிதைக்கு இருக்க தொடங்கி 10 வயதில் கவியரங்கங்களில் வாசிக்க ஆரம்பித்தேன். தன் தந்தை வந்து தன்னுடைய மிதிவண்டியில் சைக்கிளில் தான் வந்து என்னை அமரை வைத்து காஞ்சிபுரத்தில் இருக்க அத்தனை கூட்டங்களுக்கும் வந்து அழைச்சிட்டு போவார். கவிதையரங்கங்கள் கூட்டங்களுக்கெல்லாம் ஒரு நாள் இலக்கிய கூட்டம், ஒரு நாள் ஆங்கில படம் அப்படின்ட்டு வந்து அந்த மிதிவண்டி வழியாக நாங்கள் அந்த காஞ்சிபுரத்தையே சுற்றி இருக்கோம். எனக்கு ஒரு மற்றும் ஒரு உலகத்தையே அந்த மிதிவண்டியில் அவர் காமிச்சிருக்காரு அப்படின்ட்டு வந்து சொன்னார். ஆனால் அப்பா கிட்ட ஒரு பிடிவாதம் இருந்தது. நான் வந்து குழந்தையாக இருக்கிறப்ப என்னை மிதிவண்டியில் பின்னாடி உட்கார வச்சு கூட்டிகிட்டு போனார். சரி, நான் வந்து வாலிபன் ஆனதுக்கப்புறம் கூட என்னை வந்து மிதிவண்டியில் வந்து பின்னாடி உட்கார வச்சு தான் ஓட்டிகிட்டு போவார். நான் ஓட்டுறேன் அப்படின்னு சொன்னாலும் வந்து தெம்புள்ள வரைக்கும் நான் தான் ஓட்டுவேன், நீ உட்காரு அப்படின்ட்டு வந்து அப்பா வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தார்.
0: சில தந்தையர் அந்த மாதிரி
1: இருக்கிற விஷயம். ஆமாம், அவர் இறக்கும் வரை எனக்கு அந்த வாய்ப்பு வந்து கிடைக்கவே இல்லை. எனக்கு தந்தையை வைத்து ஓட்ட வேண்டிய ஓட்டக்கூடிய வாய்ப்பு வந்து எனக்கு கிடைக்கவே இல்லை, மிதிவண்டியை செலுத்துகிற வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிறாரு. அப்பாவுக்கு வந்து ஒரு ஆசை இருந்தது, என்னைக்காவது வாழ்க்கையில் முன்னேறி குடும்பத்துடன் விமானத்தில் செல்ல வேண்டும், ஏரோப்ளைனில் ஃப்ளைட்டில் போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து தந்தைக்கு இருந்தது. என் தாயின் பிறந்தகம் வந்து சென்னை, தாய் அவங்க பிறந்த ஊர் வந்து சென்னை அப்படிங்கிறனால அவங்க தாய் வீட்டு தாய் அந்த பாட்டியை பார்க்கறதுக்கு சென்னைக்கு போகும்போதெல்லாம் வந்து மீனம்பாக்கத்தில் வந்து தாண்டி போவாங்க. மீனம்பாக்கத்தில் விமான நிலையம் இருக்கு இல்லையா, அதை தாண்டி போகும்போது நான் தூங்கிடுவேன். பொதுவாக போகும் நேரத்தில் களைப்பில் வந்து காஞ்சிபுரத்துலேருந்து சென்னைக்கு போகிற நேரத்தில் தூங்கிடுவேன். அப்போ மீனம்பாக்கம் வரும்போதெல்லாம் என் தலையில் வந்து செல்லமாக குட்டி என்னை எழுப்பி விமானங்கள் விண்ணில் ஏறுவதையும் மண்ணில் இறங்குவதையும் வந்து தன் தந்தை வந்து எனக்கு காட்டுவார் அப்படின்ட்டு வந்து அவர் சொல்கிறாரு. தூக்க கழகத்துலேயும் நான் வந்து அதை பார்த்து ரசிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை சொல்லிவிட்டு அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, நான் பாடலாசிரியரான பிறகு பல வருடங்கள் கழித்து எனக்கு ஃபிலிம்ஃபேர் விருது கிடைத்தது. அந்த விருதை வாங்குவதற்கு வந்து ஹைதராபாத்துக்கு வந்து கூப்பிட்டுருந்தாங்க அந்த விருது வழங்குபவர்கள். அப்போ ஹைதராபாத்துக்கு அப்பாவுடன் விமானத்தில் போன அந்த போகிற அந்த தருணத்தில் ஜன்னல் ஓரத்தில் அப்பாவை உட்கார வச்சு பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த பழைய விளையாட்டெல்லாம் நான் சொன்னேன். அப்போ வந்து அப்பா வந்து கேட்டார், உனக்கு ஞாபகம் இருக்கா மீனம்பாக்கம் வரும்போதெல்லாம் உன் தலையில் குட்டி உன்னை எழுப்புனே அப்படின்னு வந்து அப்பா சொன்னார். ரொம்ப வருடங்கள் கழித்து என் அப்பாவின் கைகளை நான் வந்து பிடிச்சிக்கிட்டேன் அந்த நேரத்தில் பயணத்தப்போ. என்னை உயர வைத்த அந்த கைகள் இன்னைக்கு இல்லை. இன்றைக்கும் ஏதோ ஒரு விமானம் ஏறும்போதெல்லாம் அந்த தருணம் வந்து என் நினைவுக்கு வரும். அந்த நாளை வந்து என்னால் மறக்கவே முடியாது. நானும் என் தந்தையும் விமானத்தில் பயணம் செஞ்ச நாள் அப்படின்னு வந்து ரொம்ப உருக்கமாக அதை வந்து சொல்கிறார் நா முத்துக்குமார் அவர்கள்.
0: அதுவும் சொன்னது போல் விமானம் ஏறும்போது இறங்கும் போதெல்லாம் அந்த நினைவு வருதுங்கிறது வந்து ரொம்ப சுவையானது. அது ஒரு சின்ன செயல் கூட பெரிய நினைவை மீட்டு கொடுக்கும்.
1: ஆமாம்,
0: சாதாரண ஒரு விமான நிலையத்துக்கு போகும்போது கூட அதை கேட்கலாம். எப்படி நம்ம இந்த நிகழ்ச்சிகளை வந்து முழுக்க நா முத்துக்குமார் பாடல்கள் தான் கேட்க போகிறோம். இந்த முதல் பாடல் மட்டும் நீங்கள் அந்த முதல் நிகழ்வு இப்போ
1: சொன்னீங்கல்ல,
0: ஆலோளம் பாடி அசிந்தாடு, அது அந்த பாட்டை கேட்டு நம்ம இந்த நிகழ்ச்சி அடுத்த தொகுப்புக்கு
1: கண்டிப்பாக சங்கர்

0: அருமையான இனிமையான ஒரு பாடல் கேட்டோம் இளையராஜா, இசைஞானி இளையராஜா அவர்கள் குரல்லையே. இப்போ அடுத்த நிகழ்வு நான் முத்துக்குமார் அவர்களுடைய வாழ்க்கை, அவர் வாழ்க்கையை செதுக்கிய மூன்றாவது நாள்.
1: மூன்றாவது நாள் அவர் என்ன சொல்கிறார்னா, அவருடைய நடையிலே வந்து இயற்றமிழ் தவிர இயற்பியலிலும் எனக்கு ஆர்வம் இருந்தது. இயற்றமிழ் தவிர இயற்பியலிலும் எனக்கு ஆர்வம் இருந்தது. இளங்கலை இயற்பியலில் 80% எடுத்து தேர்வானேன் அப்படிங்கிறாரு. ஃபிசிக்ஸில் அவருக்கு வந்து 80% ஆர்வம், ரொம்ப ஆர்வம் அப்படிங்கிறாரு. இளங்கலை அதாவது பேச்சுலர்ஸில் வந்து ஃபிசிக்ஸில் வந்து 80% நான் எடுத்து பாஸ் பண்ணியிருந்தேன். கிண்டியில் இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் டெக்னாலஜியில் ஒரு நிறுவனத்தில் வந்து எனக்கு பிளாஸ்டிக் டெக்னாலஜி கல்லூரியில் வந்து எனக்கு படிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு கிடைத்தது. தமிழ் இலக்கியம் படிக்க போகிறேன் அப்படின்ட்டு வந்து நான் சொன்னேன். அப்படி எங்கள் அப்பாட்ட சொன்னப்போ அப்பா வந்து உனக்கு பிடிச்சதை படிப்பா அப்படின்ட்டு வந்து அப்பா அந்த சுதந்திர தினம் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்து சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் வந்து விண்ணப்பித்தேன். அந்த பிளாஸ்டிக் இது தமிழ் இயற்றியல் படிக்கிறதுக்காக விண்ணப்பிக்கிறேன். அப்புறம் வந்து அப்போ வந்து அந்த அப்போ இருந்த கல்லூரியின் முதல்வர், பச்சையப்பன் கல்லூரியின் முதல்வர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இவ்வளவு மதிப்பெண்லாம் எடுத்துகிட்டு தமிழ்லாம் படிக்காத, நீ போய் வேறு ஏதாவது படி அப்படின்ட்டு வந்து அவர் சொல்கிறார். அப்போ முதல்வர் சொல்கிறாரு. அப்போ வந்து இவர் கேட்குறாராம் முத்துக்குமார் அவர்கள், நீங்கள் சீட்டு கொடுக்கலன்னா நான் வந்து உங்கள் மேலே வழக்கு தொடருவேன் சார் அப்படின்னு வந்து சொன்னோன்னே முதல்வர் உன்னையெல்லாம் திருத்தவே முடியாதுன்னு சிரிச்சுக்கிட்டு இடம் கொடுத்தாரு. இதை தான் வந்து கட்டுறது தமிழ் படத்தில் வந்து பண்ணியிருப்பாங்க. அந்த கட்டுறது தமிழ் படத்துலையும்
0: இந்த காட்சியே வரும்.
1: ஆமாம், அதை தான் வந்து அவர் அதையும் மென்ஷன் பண்ணுறாரு. இதை தான் வந்து கட்டுறது தமிழ் படத்தில் காட்சிப்படுத்தியிருந்தார் கல்லூரி நண்பர் இயக்குனர் ராம். இயக்குனர் ராம் வந்து இவருடைய கல்லூரி நண்பர் தான் அவர். ஆமாம், இயற்பியலில் வந்து நான் தொடர்ந்திருந்தால் எங்கோ இருந்திருப்பேன், தமிழ் படித்ததுனால தான் இப்போ நான் உங்கள் முன்னாடி நிற்கிறேன் அப்படின்ட்டு வந்து அந்த மூன்றாவது நாளுடைய
0: அந்த நாள் அந்த கல்லூரி முதல்வரை எதிர்த்து பேசி தன்னுடைய விருப்பத்தை, ஏன்னா தந்தை வந்து உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ பண்ணு போட்டாரு. பெரும்பாலான வீடுகளில் அங்கே ஒரு தடை வர வாய்ப்பு இருக்கு.
1: ஆமாம்,
0: இவருக்கு அது வரல, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ பண்ணு. அப்போ கல்லூரி அல்லது ஆசிரியர் பேராசிரியர் வந்து இவ்வளவு மதிப்பெண் எடுத்துட்டு நீ இதெல்லாம் பண்ற, இது அந்த காலத்துல
1: இருந்தது
0: யதார்த்தமா அவங்க சொல்லுவாங்க.
1: அது இப்பவும் அது இருக்கு, ரொம்ப மதிப்பெண்லாம் ரொம்ப குறைவா எடுத்திருந்தாதான் வந்து வேற எங்கேயுமே சீட்டு கிடைக்காது அப்படிங்கிறப்பதான் வந்து இந்த இலக்கிய மொழி மொழி சார்ந்து படிக்கிறது,
0: ஆங்கிலம்
1: இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அந்த மாதிரி படிப்பாங்க. ஏன்னா அதில் வேலைவாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படிங்கிற நினைக்கனால அப்படி சும்மா பேருக்கு ஒரு டிகிரி இருக்கட்டும் அப்படின்னு படிப்பாங்க. ஆனால் அது அந்த கட்டுரை தமிழ் படத்துல அழகாக அதை காமிச்சிருப்பாங்க. நீ
0: அவர் ரொம்ப நல்லா படிப்பார், நிறைய ஆங்கிலமும் நல்லா பேசுவார்.
1: ஆமாம், ஜீவா
0: அந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனத்துக்கு போகும்போது அவனுக்கு சொல்லுவோம், உனக்கு இன்டர்வியூக்கே நான் தான் இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தேன், நீ எங்கிட்ட கதை விடுறியாவும் பாரு.
1: நீ இதுக்கு போகிறப்ப சொல்லுவார், உனக்கு இங்கிலீஷே தெரியாது தரங்கிதான், நீ வந்து இப்போ நீ இது பண்ணுறியா அப்படிப்பாரு. அந்த அதுதான் இவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை தான் கட்டுரை தமிழில் வந்து இயக்குனர் ராம் வந்து வச்சிருக்காரு. அப்படிங்கிறது வந்து அந்த கல்லூரி முதல்வரோட தான் பேசிய அந்த நாளை வந்து தன்னால் மறக்க முடியாது அப்படின்ட்டு வந்து அது வந்து ஒரு மூன்றாவது நாள் அப்படின்ட்டு வந்து அவர் சொல்கிறாரு. அடுத்ததாக நான்காவது நாள் கவிஞர் நான் முத்துக்குமார் நான்காவது நாள் தன்னை சிதைக்க நான்காவது நாளாக, என் தூர் கவிதையை ஒரு விழாவில் வாசித்து என்னை வெளிப்படுத்தினார் எழுத்தாளர் சுஜாதா அப்படிங்கிறாரு. தூர் அப்படின்னு ஒரு கவிதை தொகுப்பு எழுதியிருக்காரு, அதை வந்து வாசித்து ஒரு விழாவில் வாசித்து இதை எழுதினது வந்து இவர் தான், இவர் பேர் தான் நாமுத்துக்குமார் அப்படின்ட்டு வந்து வெளி உலகுக்கு என்னை வெளிப்படுத்தியவர் அறிமுகப்படுத்தியவர் சுஜாதா அப்படிங்கிறாரு. அந்த நாள் வந்து அந்த நாள் வந்து என்னால் மறக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு, தான் திரைப்படங்களில் பாடல் எழுதுவதை கேள்விப்பட்டதும், சரி நாமுத்துக்குமார் வந்து திரைப்படத்தில் போய் பாடல் எழுதுகிறான் போல இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டதும், முத்துக்குமார் சினிமாவால் விழுங்கப்படாமல் வெளிவர ரங்கநாதரை பிரார்த்திக்கிறேன் அப்படின்ட்டு கனையாழியில் கடைசி பக்கத்தில் எழுதியிருக்காரு சுஜாதா அவர்கள். அவர் கனையாழியின் இதழில் வந்து முத்துக்குமார் சினிமாவால் விழுங்கப்படாமல் வெளிவர ரங்கநாதரை பிரார்த்திக்கிறேன்ட்டு வந்து எழுதியிருக்காரு. ஏன்னா முத்துக்குமாரை அறிமுகப்படுத்தினது அந்த தூர் கவிதையை வச்சு அறிமுகப்படுத்தின இவர் தாங்கிறனால அவருடைய அந்த திறன் தெரிஞ்சிருக்கனால சினிமா வந்து விழுங்கிடும் அப்படின்னு நினச்சிருந்தார். இதுக்கு காரணம் இருக்குது, ஏன் சொல்கிறாங்க இதுக்கு நான் அப்புறம் சொல்கிறேன். இதுக்கு வந்து வாலி வந்து ஒரு அழகாக சொல்லியிருப்பார். இது இப்படி சொன்னோடனே அந்த கனையாழி கடைசி பக்கத்தில் வந்து எழுதினார், சில வருடங்கள் கழித்து ஒரு நிகழ்ச்சியில் போய் நான் அவரை பார்த்தேன், பார்த்துட்டு நான் சொன்னேன் இந்த மாதிரி நீங்கள் எழுதியிருந்தீங்க நான் ரொம்ப நாள் முன்னாடி படித்தேன் அப்படின்னதுக்கு, அப்போ அவர் சொன்னார், நான் தப்பாக எழுதிட்டேன், சினிமா உன்னை விழுங்கலை, நீ வந்து சினிமாவை விழுங்கிட்ட அப்படின்ட்டு வந்து எழுத்தாளர் சுஜாதா வந்து தன்னிடம் சொன்னார். அந்த நாளை வந்து என்னால் மறக்கவே முடியாது, அவர் சொன்ன அந்த வார்த்தை வந்து என்னால் மறக்கவே முடியாது அப்படின்ட்டு வந்து தன்னை பாதித்த ஒரு ஏழு நாட்களில் நான்காவது நாளாக வந்து அவர் சொல்கிறார். ஏன் இந்த சினிமா விழுங்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசுவோம். இது வந்து கவிஞர் வாலி அவர்கள் வந்து ஒரு ஒரு ஒரு நிகழ்ச்சி பண்ணார் தொலைக்காட்சியில். அது என்ன நிகழ்ச்சின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து பொதுவாக பேட்டி, அது ஒரு பேட்டி மாதிரி இருவர் வந்து கலந்துரையாடல் பேட்டி மாதிரி இருக்கும். பொதுவாக ஒரு தொகுப்பாளர் இல்லைனா வந்து உட்கார்ந்துருப்பாங்க, விருந்தினர்கள் எதிரில் உட்காந்துருப்பாங்க, அவங்கள வந்து அவங்க பேட்டி எடுப்பாங்க. இது வந்து கொஞ்சம் உல்டாவா இருக்கும். வாலியோடைய பேட்டி தான் அது. ஆனா வாலிய வந்து நிறைய பேர் வந்து கேள்வி கேட்பாங்க.
0: ஆமா ஆமா, நடந்தது அவருடைய 80 வயதோ ஏதோ நடக்கும்போது எல்லா பிரபலங்களும் வந்து அவர்கிட்ட கேள்வி
1: கேட்பாங்க. அதுல வந்து அவர் சொல்றாரு, பாவிஜய் வந்து அப்ப கேட்டார், அப்ப வந்து சொன்னது என்னன்னா வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து அதாவது கவிஞர் வாலி கேட்குறாரு பாவிஜயை பார்த்து, ஏன்னா பாவிஜயுடைய மானசீக குரு வந்து கவிஞர் வாலி.
0: கவிஞர் வாலி அவர்கள் வந்து திரைத்துறையில் என்னுடைய வாரிசுன்னு அறிவிச்சது
1: பாவிஜய் தான். அப்படி இருக்கப்ப பாவிஜயை பார்த்து கேட்குறாரு, நீ வந்து எப்படி நீ வந்து கவிதை எழுதுற சரி, ஆனால் வந்து உன்னால் ஒரு உன்னுடைய முழு திறனையும் கற்பனையும் சினிமாவில் வந்து உன்னால் கொண்டு வர முடியுதா அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா சினிமாவுக்குன்னு சில நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது. இப்போ ஒரு பாட்டை எழுதுகிறோன்னா, இப்போ பாட்டு இந்த வார்த்தைகள் அழகாக இருக்குது அப்படின்னா வந்து இயக்குனர் சொல்லுவார், இல்லைங்க இது சிச்சுவேஷனுக்கு வந்து சரியா வரல, மாற்றுங்க.
0: முதல்ல சூழல்,
1: சூழல் சிச்சுவேஷனுக்கு சரி வரல. நீங்கள் எழுதுகிற பாடல் வந்து கதாபாத்திரத்துக்கு சரி வராது. இப்போ வந்து நடிகர் நடிக்கிறாரு அவருக்கு சரி வராது, நீங்கள் மாற்றுங்க. நடிகைக்கு சரி வராது மாற்று. இது ரெண்டாவது. மூணாவதாக வந்து இசையமைப்பாடல் உள்ளவர், இல்லைங்க இந்த வார்த்தை வந்து செட் ஆகல, மெட்டுக்குள்ளே வரல, நீங்கள் வந்து இந்த வார்த்தையை மாற்றிட்டு வேறு வார்த்தை போடுங்க அப்படிம்பாங்க. சரின்னு வார்த்தையெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் பாட்டு பாடுறவங்க வராங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து சில நேரங்களில் உச்சரிப்பு வராது, அதனால அந்த வார்த்தையை மாற்ற வேண்டியிருக்கும். இப்படி பல சென்சார்கள் செய்துதான் கவிஞர்களுடைய படைப்பு வந்து வெளியில் வருது சினிமாவில். நீ எப்படி இதெல்லாம் சமாளிச்சுன்னு பாவிஜயை பற்றி கேட்பார். அப்போ வந்து பாவிஜய் சொல்லுவார், இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா ஐயா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக தானே நம்ம புத்தகம் எழுதுறோம், கவியரங்கம் நடத்துகிறோம், நம்மளுடைய அவர் ஆங்கிலத்தில் ஏதோ சொல்லியிருந்தார், நம்மளுடைய மனக்குமுறல்கள் எல்லாம் கொட்டுறதுக்கு அது ஒன்று தான் இடம் அப்படின்ட்டு வந்து ஒரு வெளிப்படையாக சொல்லியிருப்பார். சினிமா வந்து அந்த மாதிரி ஒரு இருக்கும். அதே மாதிரி வாலி சொல்லும்போது என்னன்னு சொல்லுவார்னா, சில கவிஞர்கள் வந்து எப்படியோ வந்து அந்த பாவிஜய் கிட்ட கேட்பாரு, நீ நிறைய பாடல்கள் எழுதியிருக்க, ஆனால் வந்து எனக்கு உண்மையிலே பிடிச்சது வந்து இந்த ஆடுகளம்னு தனுஷ் ஒரு படத்தில் நடிச்சிருப்பாரு. அதில் வந்து அந்த நடிகை அந்த கதாநாயகியை பற்றி ஒரு பாடல் வரும். அதில் வந்து இவர் சொல்லுவார்,
0: வெயிலுக்கு காட்டாமல் வளர்த்தாங்க,
1: வெள்ளாவி வச்சுதான் வெளுத்தாங்களா இல்லை வெயிலுக்கு காட்டாமல் வளர்த்தாங்களா அப்படின்ட்டு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அது எப்படி ஜிவி பிரகாஷ் விட்டான் அப்படின்ட்டு வந்து கேட்பார் அவர். அது எப்படி அவன் அந்த பாட்டை விட்டான், அந்த மாதிரிலாம் விடவே மாட்டான், ஏதாவது ஒன்று கட் பண்ணி என்னை அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி, நான் நிறைய வாட்டி பாட்டு எழுதியிருக்கேன், ஏதாவது ஒன்று சொல்லி என்னை வந்து டென்ஷன் படுத்திடுவான், ஆனால் எப்படியோ அந்த லைனை அவன் விட்டுட்டான், ஆனால் அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வரி அப்படின்ட்டு வந்து பாவிஜய் கிட்ட வந்து சொல்லுவார் வாலி. அதுதான் வந்து இப்போ இதில்
0: பாடலாசிரியர் கவிஞர்களை வந்து மென்னு துப்பிடும் திரைத்துறை. நடிகர் நடிகை

0: நல்லா இருக்கும்.
1: அவங்க வந்து ஒரு சந்தோஷமா இருக்க பாட்டை விட சோக பாடல்கள் வந்து அவ்வளோ ஒரு செவன்ஜி ரெயின்போ காலனி படத்துல வந்து அந்த நினைத்து நினைத்து பார்த்தால் பாடல்லாம் வந்து அப்படி கண்ண முடி திறக்கிற மாதிரி எழுதியிருப்பாரு அப்படின்னு யுவன் சங்கர் ராஜா சொல்லியிருப்பாரு. அதுவும் சரி, கட்டட தமிழும் சரி,
0: நாமத்துக்குமாரோடைய கவிதைகள் படிக்கும் போது நம்மளுக்கு தெரியும் அவர் விஸ்வரூபம் எடுக்கிற இடம் இது. கவிஞர்கள் அவங்க கவிதை தொகுப்பை படிச்சு பார்க்கணும்.
1: ஆமா,
0: பாடலாசிரியர்ங்கிறது வேற, அது மெட்டுக்கு அவங்க வேலை செய்யறாங்க அவ்வளவுதான். இப்ப இயக்குனர் சொல்றபடி செட்டு போட்டு தர்றாங்கல்ல, கலைத்துறை அது மாதிரி இசையமைப்பாளர் சொன்ன டியூனுக்குள்ள ஒரு வார்த்தையை அவங்க செட்டு போட்டு கொடுக்காங்க, இதை வச்சு அவங்களை கணிக்க கூடாது. அவங்களுடைய விசுரூபம் தெரியறது வந்து கவிதையின் உள்ளதான், ஆனா இதுக்குள்ளயுமே அவர் தன்னுடைய வேலையை காமிக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம்,
1: ரொம்ப பெரிய விஷயம்.
0: அதுக்காக தான் அவரை இவ்வளவு பாராட்டுறோம்.
1: ஆமா,
0: அது கவிஞர் வாலி சொல்றது என்ன, அவர் அவ்வளவு அடி வாங்கியிருக்காரு,
1: அவருக்கு தெரியும்.
0: பாவிஜய் ஐயா உங்களுக்கு தெரியாதா, ஏன்னா பாலச்சந்திர ஐயாவும் சொல்லுவாரு, ஒரு முறை ஒரு பாட்டு ஒன்று எழுதுறாங்க எம் எஸ் விஸ்வநாதன் இசை, அப்போ பாட்டு எழுதுறாரு வாலி எழுதுறாரு, முதல்ல டியூன் எல்லாம் போட்டோன்னே டியூனுக்கு தான் பாட்டு எழுதுறது, சரணம் ரொம்ப நல்லா இருக்கு, பல்லவி ரொம்ப நல்லா வந்துருச்சு, இந்த முதல் சரணம் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கதை மாற்றி தரீங்களா அப்படிங்கிறாங்க. முதல் சரணத்தை மாத்திட்டு, முதல் சரணம் மாத்தினது ரொம்ப நல்லா வந்துருச்சு, அந்த அளவுக்கு ரெண்டாவது சரணம்
1: இல்லை,
0: இப்போ ரெண்டாவது சரணத்தை மாத்துறீங்களான்னு, சரிண்ணா அதையும் மாத்துறாரு. ஐயா முதல் சரணம் ரெண்டாவது சரணம் ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்கு, இப்ப இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற அளவுக்கு பல்லவியில ஒண்ணுமே இல்லை, பல்லவி ரொம்ப சாதாரணமா இருக்கு, ஏன்னா அப்ப எழுதுன சரணத்துக்கு போட்ட பல்லவி இது, இந்த பல்லவியை மாத்திரி உடனே கேட்டாரான், மேல போட்ட பிள்ளையார் ஸ்ரீனும் அப்படியே இருக்கு, அதையும் மாத்திடவா அப்படின்னு வாலி கேட்டாருன்னு சொல்றாரு. அது மாதிரி எல்லாத்தையும் மாத்த சொல்லிடுவாங்க, அதனால திரைத்துறைக்குள்ள அவங்க செய்யறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம்,
1: ரொம்ப ஒரு குறுகிய ஒரு கட்டுப்பா, ரொம்ப ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளதான் அது. அதுதான் வந்து சுஜாதா வந்து சொல்லியிருக்காரு அப்பவே வந்து,
0: திரைத்துறை அவனை விழுங்கிறோம் அப்படின்னு, ஆனா அவனை விழுங்காம அவர் நல்லா இது பண்ணியிருக்காருங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி,
1: ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப ஒரு நல்ல விஷயம். இது வந்து அவரை பாதித்த நான்காவது நாளா சொல்றாரு, நம்ம தொடர்ந்து கேட்போம், அதுக்கு முன்னாடி இன்னொரு பாடலை கேட்டு வரோம்.

0: இன்னொரு ஒரு நல்ல நா முத்துக்குமார் அவர்கள் எழுதிய ஒரு பாடல் கேட்டோம். இப்போ இந்த பாடலை தொடர்ந்து நா முத்துக்குமார் அவர்கள் அவருடைய வாழ்க்கையை செதுக்கிய 7 நாட்கள் சொல்லிட்டு வராங்க. 4 நாள் கேட்டோம், 5வது நாள் இது.
1: தன்னை செதுக்கிய ஒரு 5வது நாளாக வந்து தன்னுடைய ஒரு தோற்றத்தை பற்றி அவர் சொல்கிறார். என்னன்னு கேட்போம் நம்ம. அதாவது, என் தாடிக்கு பின்னால் தாவணி இல்லை, வயதே இருக்கிறது. அதாவது தாடி இருந்தாலே ஏதாவது ஒரு காதல் தோல்வி.
0: டிராஜேந்தர் கவிதை நினைக்கிறேன், ஆடிக்கு பின் ஆவணி, ஒருவன் தாடிக்கு பின் தாவணி. ஆடிக்கு அப்புறம் ஆவணி வரும்.
1: ஆமா,
0: மாசத்துல ஆடி ஆவணி, ஆடிக்கு பின் ஆவணி, ஒருவன் தாடிக்கு பின் தாவணி அவர் சொன்னாரு இல்லையோ. அதான்
1: அதை வந்து இவர் என்ன சொல்றாரு, என் தாடிக்கு பின்னால் தாவணி இல்லை, என்னுடைய வயது இருக்கிறது அப்படிங்கிறது. என்ன வயது இருக்கு அப்படின்னு அது அதை பத்தி அவர் சொல்றாரு. இயக்குனர் சீமான் உடைய இயக்கத்தில் வந்து தேவா இசையில் வந்து வீர நடை அப்படிங்கிற படத்தில் தான் முதல் முதலாக நான் பாடல் ஆசிரியராக அறிமுகமானேன் அப்படிங்கிறாரு. அப்போ வந்து எனக்கு வயது வந்து வெறும் 23 தான். தன்னிடம் வரும் இயக்குநர்களிடமெல்லாம் என் வரிகளை சொல்லி வந்து பாடல் எழுத வைப்பார் தேவா. அதாவது வந்து இசையமைப்பாளர் தேவா வந்து இவர் வந்து இந்த மாதிரி எழுதியிருக்காரு பாருங்க, இப்படி ஒரு ரைட்டர் இருக்காரு, இவரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வந்து சொல்லி வந்து என்னை வந்து எல்லாருக்கிட்டையும் இன்ட்ரோ அந்த இயக்குநர்கள் கிட்டலாம் வந்து என்னை வந்து அறிமுகப்படுத்தி வைப்பாரு. ஒரு சிலர் என்னை வந்து நேரில் பார்த்துட்டு இன்னும் இவ்வளோ சின்ன பையனாக இருக்கானே, இவன் எப்படி பாட்டு எழுத போகிறான் அப்படின்னு சொல்லி, இவரை நம்பிலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி, சரி நான் அப்புறம் சொல்லி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து வரவே மாட்டாங்க. இந்த சின்ன பையனெல்லாம் நம்பி நம்ம பொறுப்பை கொடுக்க முடியாதுங்கிறதுக்காகவே நிறைய வாய்ப்புகள் வந்து எனக்கு வரலை அந்த நேரத்தில். ஐயோ இது என்னடா வம்பா போச்சுங்கிறதுக்காகவே, இதுக்காகவே பயந்து வேற வழியே இல்லாமல் கொஞ்சம் வயதை கூட்டி காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் தாடி வளர்த்தேன்.
0: சரி சரி
1: அப்படிங்கிறாரு. அதுதான் வந்து அவர் அப்ப சொன்னார், என் தாடிக்கு பின்னால் தாவணி இல்லை, வயதே இருந்தது அப்படின்னு. கொஞ்சம் பார்க்க தாடி எல்லாம் தாடி மீசலாம் பார்த்தா கொஞ்சம் பெரிய மாதிரி இருப்பான் அப்படிங்கிறதுக்காக நான் அதை வளர்த்தேன் அப்படிங்கிறாரு.
0: இருக்காருல்ல ஏப்ரஹாம் லிங்கன், அவருடைய வாழ்க்கையில இந்த மாதிரி நடந்தது. அவர் வந்து ரொம்ப ஒல்லியான தேகம், உயரமா இருப்பாரு. ரொம்ப ஒல்லியா இருக்கு. ஒரு சின்ன பொண்ணு வந்து சொன்னாங்களாம், உங்க கண்ணமெல்லாம் உள்ள போயிருக்கு, அது நம்பகத்தன்மையான முகமா தெரியலனாலாம். சின்ன பொண்ணு இவருக்கு, ஏமா மூஞ்சில இருந்து எப்படிமா நீ நம்பிக்கை எல்லாம் எடுக்கிற, இல்ல சில மூஞ்சியை பார்த்தனும் நம்பலான்னு தோணும். நீங்க வந்து அமெரிக்க அதிபர் போட்டிக்கு போறீங்க, உங்களை மக்கள் நம்பணும்ல. ரொம்ப ஒல்லியா இப்படி கண்ண டொக்குடுந்த மாதிரி, டொக்குங்கிற வார்த்தை நான் சொல்லல, ஒட்டி இருக்கு, ரொம்ப ஒல்லியா இருக்கு. அது வந்து நம்புற மாதிரி இல்ல, நம்பகத்தன்மை உங்க முகத்துல இல்லைன்னு அந்த பொண்ணு சொன்னானோன்னு அப்ப அவர் தாடி வச்சாராம். அப்ப முகம் கொஞ்சம் பெருசா தெரியும், முகம் அப்படியேதான் இருக்கு. தெரியணும்னா உண்மையில அதுக்கப்புறம் அவர் ஜெயிச்சாரு, அதுலதான் அவர் தாடி எடுக்கவே இல்லை. அதனால அவர் முகம் வந்து தாடியோடய இருக்கும்னு சொல்லுவாங்க.
1: தாடிக்கு பின்னால் ஒரு கதையும் இருக்கிறது. இப்ப அதை பார்த்துட்டு ஒரு அதுக்காகவே வந்து தாடி வச்சேன் அப்படிங்கிறாரு. சரி சரி, தாடி தான் வச்சாச்சு, இனிமே நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா வந்து அப்பயும் வந்து சில பேர் வந்து வாய்ப்பு கொடுக்கும்போது எந்த ஊர் அப்படின்னு கேட்பாங்களாம். காஞ்சிபுரங்க அப்படின்னு சொன்னா, காஞ்சிபுரமா, மதுரை பக்கம்லாம் இல்லையா, சரி அடுத்த பக்கம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்களாம். அது ஏன் அவர் சொல்லல, ஏன் வந்து மதுரையில் இருக்கவங்களதான் கவிஞர்கள் எடுப்பாங்களா என்னன்னு அதுக்கு என்ன காரணம் அவர் சொல்லலை அவரு. ஆனால் அது இந்த உரையாடல் மட்டும் அவர் சொல்றாரு. அப்போதெல்லாம் வந்து என்ன இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் வந்து போயிடும், ஏதாவது ஒரு காரணம் சொல்லி என்னை தட்டி கழிச்சுட்டே இருந்தாங்க. அப்போதெல்லாம் எனக்கு நம்பிக்கை கொடுத்தது வந்து தேவா சார் தான், அவருடைய வார்த்தைகள் தான். திறமைக்கு திரை போட முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு என் வளர்ச்சிக்கும் வந்து அவரும் ஒரு காரணம் அப்படின்ட்டு வந்து தேனிசை தென்றல் தேவா வந்து நாம் முத்துக்குமார் அவர்கள் சொல்றாரு.
0: அது இந்த பகுதி எழுதும் போது அவர் வந்து கோணாங்கியுடைய ஒரு கவிதை ஒன்று சொல்றாரு. அதாவது கவிதையில வந்து 2 வரி, நீ மரமாக மாறாவிட்டால் கிளிகளை பிடிக்க முடியாதுன்னு. இப்ப கிளி வந்து நம்ம மேல உட்காரணும்னு நம்ம ஆசைப்படுறோம்னா நம்ம மரமா மாறணும் அப்படிங்கறத நம்ம எப்படினாலும் பொருள் பண்ணிக்கலாம். இந்த கவிதையை விளக்க நான் முயற்சி பண்ணலாம். கிளிகள் நம்ம மேல வந்து அமரணும்னு நம்ம நினைக்கிறோமா, மரமா மாறுறதுக்கும் நம்ம தயாரா இருக்கணும்.
1: கரெக்ட்.
0: இப்ப இவர் 23 வயது 22 வயசுல ரொம்ப இளமையான தோற்றத்தோட கவிஞன் அப்படிங்கிற அந்தஸ்து கிடைக்கணும்னா முதுமையை ஏற்க கூட இவர் தயாரா இருக்காரு. தாடி எல்லாம் வச்சு பெரிய ஆள் மாதிரி தெரியறேன்
1: அப்படிங்கிறது தான் ஒரு,
0: அதுக்கு அந்த கோணாங்கியோடைய வரி அவர் மேற்கோள் காட்டுவார்.
1: ஆமா,
0: நீ மரமாக மாறாவிட்டால் கிளிகளை பிடிக்க முடியாது.
1: பிடிக்க முடியாது, ரொம்ப ஒரு தன்னை பாதித்த ஒரு.
0: தேவா சார் அப்பெல்லாம் அவர் குருதுணையா இருந்து அவர் சொன்ன வரி அவருக்கு அந்த நினைவா இருக்கிற நாள். அடுத்ததாக 6வது நாள் என்ன சம்பவங்கிறதுக்கா, 5 நாள் முடிஞ்சிருக்கு, 6வது நாள்.
1: ஆமா, இப்ப 6வது நாள்ல வந்து கவிஞர் நா முத்துக்குமார் என்ன சொல்றாருன்னா, சென்ற மாதத்தில் ஒரு நாள் ஒரே இரவில் 6 பாடல்கள் எழுத வேண்டிய நிர்பந்தம். ஒரே இரவில் வந்து 6 பாடல்கள் எழுதணும். எத்தனை விதமாக யோசித்தாலும் சொல்ல நினச்சதை வந்து அந்த மெட்டுக்குள்ளே கொண்டு வர முடியல. இசையமைப்பாளர் மெட்டு போட்டு கொடுத்துருவாங்க.
0: ஆமாம்,
1: மெட்டு போட்டு கொடுத்துருவாங்க, அதுக்குள்ளே வார்த்தையை கொண்டு வரணும். அதுதான் வேலை. ரொம்ப சோர்ந்து போய் வீட்டுக்கு போயிருந்தேன். என்னுடைய 1.5 வயது மகன் ஆதவன் நாகராஜன் வந்து சாலையில் சென்று விளையாட வேண்டும்னு ரொம்ப அடம் பிடிச்சிட்டு அழுதுட்டு இருந்த நேரம் அது. ரொம்ப இரவாகி விட்டதால் அவனை வந்து வீட்டுக்குள்ளே வைத்து கதவை தாடிட்டால் என் மனைவி வெளில போகக்கூடாது, இரவாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் வந்து அவன் வந்து கேட்கவே இல்லை, 1.5 வயது தான், ஆனாலும் வந்து அவன் கேட்கவே இல்லை. எட்டி எட்டி பார்த்தான் அந்த தாழ்பால் எப்படியாவது திறக்கணுன்ட்டு, ஆனாலும் திறக்க முடியல. அப்புறம் கொஞ்சம் நேரம் யோசித்தான், யோசிச்சுட்டு படுக்கறைக்கு போய் அங்கே போய் 2 தலையணைகளை எடுத்து வந்து ஒன்றின் மீது ஒன்றாக அடுக்கி அதன் மீது ஏறி தாழ்பாலையை திறந்து விட்டான். தள்ளி நின்று பார்த்து கொண்டிருந்த எனக்கு வந்து அவனுடைய விடாமுயற்சி பிடித்திருந்தது. ஒரு 1.5 வயது குழந்தை இவ்வளோ ஒரு விடாமுயற்சியாக அந்த தாழ்பாலை திறக்குது அப்படிங்கிறப்ப நம்மளால் ஏன் வந்து அந்த 6 பாடல்களை எழுத முடியாதுன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அதிகாலைக்குள்ளேயே வீட்டிலே உட்காந்து அந்த 6 பாடல்களையும் வந்து நான் எழுதி முடித்தேன். அதை வந்து நான் தந்தை காற்றிய உதவியாக அந்த நாளை வந்து நான் நினைக்கிறேன். இன்னமும் அந்த நாளை என்னால் மறக்க முடியாது. அப்படின்னு
0: தன்னோட மகன் இவருக்கு ஒரு உந்து சக்தியை
1: கொடுத்துருக்காரு அந்த நேரத்தில் அப்படிங்கிறத வந்து ஒரு 1.5 வயது மகன் தனக்காக அந்த ஒரு இதை கொடுத்துருக்கிறது வந்து ஒரு அந்த சொல்கிறாரு.
0: அதே மாதிரி ஒரு இன்னொரு நிகழ்ச்சி, நம்ம இப்போ நீங்கள் வாலி ஐயாவை சொன்னீங்க இல்லையா,
1: ஆமாம்,
0: இதே போல் வந்து கமலஹாசன் சாருக்கு வந்து ஒரு படம் வெளியானப்போ தான் நினைக்கிறேன், அந்த இடத்துல வந்து இவரை கூப்பிட்டு பேசினாங்க. கமலஹாசன் அப்படிங்கிறவரை வச்சுட்டு நிறைய பிரமுகர்கள் வந்து இந்த மாதிரி பேசும்போது, நான் முத்துக்குமார் ஐயா வந்து பேசும்போது கமலஹாசன் ஒரு கவிஞனா எப்படி சொல்றாங்கிறத பத்தி சொல்லும் போது, கமலஹாசன் எழுதின ஒரு கவிதையை சொன்னார், அந்த கவிதையில ஒரு பகுதியை வந்து இந்த பகுதிக்கு அவர் மேற்கோள் காமிச்சிருப்பாரு. கமலஹாசன் எழுதின கவிதை வந்து இப்ப நான் சொன்ன அணிலாடு முன்றல்னு இவர் எழுதினாரு, அது வந்து நீண்ட பெருசா இருக்கும், கவிதை வடிவில் இருக்கும், ஆனா கவிதை மாதிரி இருக்காது, சொல் மாதிரி தான் இருக்கும், உரைநடையில தான் எழுதிருப்பாரு, ஆனா நீளமா எழுதியிருப்பாரு. கமலஹாசன் வந்து அந்த கவிதையாக ரொம்ப சுருக்கமாக எழுதியிருப்பார், ஒவ்வொரு உறவை பற்றி, அம்மாவை பற்றி, அண்ணனை பற்றி, தம்பியை பற்றி, தங்கையை பற்றி, கணவன் மனைவி, அதை பற்றி. அதில் மகன் பற்றி எழுதின ஒரு 4 வரி வந்து இந்த பகுதிக்கு அவர் சொல்கிறார், நாமத்துக்குமார், மகனே ஓ மகனே, என் விந்திட்ட விதையே, செடியே மரமே காடே, மறுபிறப்பே மரண சௌகரியமே வாழ்
1: அப்படின்னு
0: கமலஹாசன் வந்து மகனுக்காக எழுதின பகுதி, அந்த பகுதி எடுத்து அவர் இந்த இடத்துல சொல்கிறாரு. இந்த இந்த இதுக்கு நான் எதுக்கு அந்த கவிதை சொன்னேன்னா, அந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது இந்த கவிதையை மேற்கோள் காமிச்சு இந்த கவிதையில நிறைய வரிகள் என்ன ரொம்ப பாதிச்சது அப்படின்னு நாமத்துக்குமார் ஐயா வந்து கமலஹாசன்
1: சொல்றாரு.
0: அதுல தமையனை பத்தி ஒன்று சொல்லியிருப்பாரு, தமையா ஓ தமையா அப்படின்னு தொடங்கும், சகோதரர்களுக்குள்ள பேசுற மாதிரி, அச்சகம்தான் அச்சகம் ஒன்றிங்கே, அச்சுதான் வேற இங்கே அப்படின்ற மாதிரி தொடங்கும். ரெண்டு பேத்துக்கு ஒரே அச்சகம்
1: தான்,
0: அச்சுதான் வேற வேற, என் தகப்பனின் சாயல் நீ அப்படி, அந்த வரி எல்லாம் சில தடவை ரொம்ப என்ன பாதிச்சது அப்படின்னு அவர் அந்த நிகழ்ச்சியில சொன்னார். அது மாதிரி இந்த வரியை இங்க போட்டிருக்காரு, மகனே ஓ மகனே, இந்த இடத்துல அவர் சொல்றாரு இல்ல,
1: ஆமா,
0: ஒரு உந்து சக்தியா மகன் இருந்திருக்காரு. என் விந்திட்ட விதையே, செடியே மரமே காடே, அந்த 3 சொற்றொடருக்குள்ளே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன செடியா நினைக்கிறோம்
1: மகன்,
0: அவன் நாளைக்கு ஒரு மரமா மாறுறான், அது ஒரு காடா மாறப்போகுது. இது எல்லாம் தொடங்கினது வந்து செடியில தான், செடியே மரமே காடே. அப்ப இது என்னன்னா, அவன் போறானா இல்ல, அது நம்ம மறுபிறப்பு, நம்ம இப்ப ஒரு தொடர் ஒரு மரபு இருந்துட்டே இருக்குங்கிற மாதிரி
1: மறுபிறப்பு.
0: அப்ப மறுபிறப்புன்னு சொல்றோம்னா அதுல ஒரு மரணமும் நிகழுது, நம்மளுக்குள்ள ஒரு மரணம் நிகழ்ந்து அது இன்னொன்னா மறுபிறப்பு எடுக்குது. அப்ப அந்த மரண சௌகரியமே நீ வாழ்
1: அப்படின்னு
0: அப்படிங்கிற மாதிரி கமல் எழுதியிருப்பாரு. அதை இவர் இந்த இடத்துல மேற்கோள் காமிச்சிருப்பாரு. அந்த நிகழ்ச்சியிலும் அவர் ரொம்ப என்ன பாதித்த கவிதைகள்ல கமலஹாசனுடைய கவிதையில இந்த வரிகள் ஒண்ணுன்னு சொல்லி சொன்னார்.
1: அருமை.
0: நம்ம இன்னொரு 7வது நாள் இருக்கு, அது இன்னொரு பாடல் கேட்டுட்டு நம்ம
1: கண்டிப்பா சங்கரம்

0: இன்னும் ஒரு நல்ல நா முத்துக்குமார் அவர்களுடைய பாடல் ஒன்று கேட்டோம். இப்போ நா முத்துக்குமார் ஐயா சொல்லிட்டு வந்ததை அந்த எண்ணெய் செதுக்கி ஏழு நாட்களில் ஏழாவது நாள்,
1: தன்னை செதுக்கிய ஏழு நாட்களில் கடைசி நாளாக அவர் சொல்கிறது வந்து, சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழ் மொழித்துறையில் பிஹெச்டி ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருந்தார். அந்த பிஹெச்டி ஆய்வு செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அங்கே அந்த கல்லூரி பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய எம்ஏ முதுகலை படிக்கக்கூடிய தமிழ் மாணவர்களுக்கு கௌரவ பேராசிரியராகவும் பாடம் நடத்திட்டு வந்திருக்காரு நா முத்துக்குமார் அவர்கள். ஒரு நாள் வந்து மாணவர்களிடம் கயிறு என்ற தலைப்பில் கவிதை எழுத சொன்னேன். கயிறு அப்படிங்கிற ஒரு தலைப்பில் கவிதை எழுதுங்க அப்படின்னு சொன்னதுக்கு எல்லாரும் வந்து தாலி கயிறு, அரங்கியான் கயிறு, தூக்கு கயிறு, கொடிக்கயிறு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தளத்துல வந்து யோசிச்சு கவிதை எழுத ஆரம்பிச்சாங்க. அதுல ஒரே ஒரு மாணவன் மட்டும் ஒரு கவிதை எழுதியிருந்தான். அதாவது, பின்னேறுவதால் முன்னேறுகிறார்கள் கயிறு திரிப்பவர்கள் அப்படின்ட்டு வந்து, அதாவது பின்னேறுவதால் முன்னேறுகிறார்கள் கயிறு திரிப்பவர்கள்.
0: கயிறு திரிக்கிறது பின்னேறுது,
1: பின்னேறிட்டே, ஆமா பின்னேறிக்கிட்டே இருக்குமா, ஏறதுனாலதான் அந்த கயிறு திரிக்கப்படும்,
0: அவங்க வாழ்க்கை முன்னேறு
1: முன்னேறுது அப்படிங்கறத வந்து அந்த மாணவன் ரொம்ப அழகா எழுதியிருந்தாரு. அதை வந்து படிக்கிறப்பதான் எனக்கு புரிஞ்சுது, உண்மையிலேயும் உண்மையில் மாணவர்கள் தான் ஆசிரியர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள்
0: எனக்கு
1: உணர்ந்த தருணம் அது. அந்த தினத்தை வந்து என்னால் மறக்க முடியாது. அந்த கவிதை எழுத சொல்லி அந்த ஒரு மாணவன் இந்த மாதிரி ஒரு கவிதை எழுதவும் நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்ட்டு வந்து அவர் சொல்ல, தன்னை அந்த பாதித்த ஏழு நாட்களில் வந்து ஏழாவது நாளாக அதை வந்து சொல்கிறார்.
0: அருமை, அருமை, ரொம்ப அருமை.
1: இப்போ இந்த ஏழாவது நாள் பற்றி பேசும்போது அவர் ஒரு ஜப்பானிய ஹைக்கியும் வந்து ஹைக்கு கவிதை வந்து சொல்கிறாரு. குளத்தில் சிறுநீர் கழிக்கும் சிறுவன் பூமியில் இருந்தபடி ஆகாசத்தை அசைக்கிறான் அப்படிங்கிறாரு ஒரு ஹைக்கு.
0: ஹைக்கு
1: அதாவது குளத்தில் சிறுநீர் கழிக்கும்
0: முதல் வரி என்னது?
1: குளத்தில் சிறுநீர் கழிக்கும் சிறுவன்
0: முதல் வரி,
1: முதல் வரி. இரண்டாவது, பூமியில் இருந்தபடியே ஆகாசத்தை அசைக்கிறான்.
0: இந்த ஆகாசத்தை அசைக்கிறான்ங்கிறது மூணாவது வரி, அதான் ஹைக்கோடைய இலக்கணம். அதான் மூணாவது வரியில பொருள் மாறணும்.
1: ஆமா,
0: குளத்துல சிறுநீர் கழிக்கிறான் ஒரு பையன், பூமியில நின்னபடியே அவன் ஆகாசத்தை அசைச்சு பாக்குறான்.
1: புரியுதா உங்களுக்கு என்ன சொல்றான்ட்டு?
0: அந்த ஆகாசத்துடைய
1: ரிஃப்ளெக்ஷன்
0: பிரதிபலிப்பு குளத்துல இருக்கு,
1: குளத்துல இருக்கு.
0: குளத்துல சிறுநீர் கழிக்கிறான், அசைஞ்சு பாக்குறது ஆகாசம்.
1: ஆகாசம் அதாவது சிறுநீர் பூமியில இருந்து கொண்டு ஆகாசத்தை அசைக்க முடிகிறது அப்படிங்கறத வந்து அந்த ஹைக்கூல வந்து அவர்
0: அது அந்த மாணவன் செஞ்ச இதான்
1: சாதனையதான்.
0: அதாவது மாணவன் வந்து அந்த கயிறுங்கிற ஒரு சின்ன இதன் மூலமா அவன் எதை அசைச்சு பார்த்தான்னா, நா முத்துக்குமார் அவர் பெரிய ஆளுமை. அந்த தாய் கயிறுங்கிற இலக்கணப்படி எழுதின எல்லாத்தையும் கூட தனிச்சு நின்னா பாத்தீங்களா, அவன் ஆகாசத்தை அசைச்சு பாக்குறான். என்ன பண்ணா, குளத்துல சிறுநீர் அழிச்ச மாதிரிதான் அவன் செய்ய சாதாரணமா இருக்கு, ஆனா அவனுடைய அதோடைய விளைவு ரொம்ப அபாரமா
1: இருக்கு.
0: இதே மாதிரி சின்ன இன்னொரு கவிதை ஒன்று சொல்லுவாங்க, சின்ன மீன் அந்த வாழை ஆட்டி ஆட்டி நகர்ந்து போவாங்க, சின்ன மீன் தன் வாழை அசைத்து ஆட்டுவது கடலை அப்படின்னு இருக்கும். அது கடலை நகர்த்திக்கிட்டு இருக்குது.
1: ஆமா,
0: ஒரு சின்ன ரொம்ப மைன்யூட் நெக்லிஜென்ஸ் தான் இருந்தா கூட அது அசைச்சிட்டு இருக்கிறது கடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்க சொன்ன எனக்கு வந்து பிரமிழ் அவருடைய ஒரு கவிதை ஒன்று ஞாபகத்துக்கு வந்துச்சு, காவியம்ங்கிற தலைப்பில் எழுதினார். எனக்கு ரொம்ப நாள் இந்த கவிதை புரிஞ்சது, ஆனால் அதை புரிஞ்சதுக்கு அப்புறம் அது என்ன ரொம்ப பாதித்த கவிதைகள் ஒன்று, காவியம் அப்படிங்கிற தலைப்பில் பிரமிழ் அவர்கள் எழுதினது. சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது. இது எனக்கு முதல்ல புரியவே இல்லை.
1: எனக்கும் புரியல,
0: நான் பொறுமையா வாசிக்கிறேன், என்னோட உச்சரிப்புல கூட அது மாறலாம். சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று, ஒரு பறவை பறக்குது, அதோட சிறகு கலெக்ஷன் ஆஃப் ஃபெதர்ஸ்,
1: புரியுது புரியுது,
0: இறகு தனியா ஒண்ணு, அந்த ஒண்ணே ஒண்ணு பிஞ்சு உழுகுது, அந்த இறக்கை அடிச்சு போகும்போது ஒரு இறகு கீழே தனியா உழுகுது. இதுதான் காட்சி, இதை ஒரு கவிஞன் பாக்குறாரு. சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில், காற்று எடுத்தினா அது வால்யூம் எவ்வளோ பெருசு, அவ்வளோ பெரிய காற்றுங்கிற அந்த தீராத பக்கங்களில் ஒரு பறவையோட வாழ்வை அப்படியே எழுதிட்டு போகுது. மேலேருந்து அந்த இறகு விழுகிறது ஒரு எழுத்து போல தெரியுது கவிஞனுக்கு, அப்படியே அது என்னமோ ஆடி ஆடி விழுகிறது ஒரு எழுத்து. என்ன எழுதுதுன்னா ஒரு பறவையோட வாழ்வு எழுது, ஒரு பறவையோட வாழ்வு எழுதுது. சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது. இதுக்கு தலைப்பு காவியம்னு கொடுக்குறாரு. அப்போ ஒரு காவியமும் இப்படிதான், ஒரு ஒரு மிகப்பெரிய காவியமான மகாபாரதத்தை எடுத்துக்கிட்டா, வியாசருங்கிற ஒரு கவிஞன் எழுதுறாரு, அது அந்த ஒரு பறவை ஒரு சிறகிலிருந்து பிரிந்த இறகு தான் அது, அது ஒரு இறகு தான். அது என்ன எழுதுச்சுன்னா காற்றின் தீராத பக்கங்கள். இன்னும் எவ்வளோ மகாபாரதத்துக்கு இணையான காவியங்கள் இன்னும் எவ்வளவோ இருக்குல்ல,
1: ஆமா,
0: அப்ப அதெல்லாம் இந்த தீராத காற்றின் பக்கங்கள்ல தான் எழுதப்பட்டிருக்கு. அந்த அத்தனை பக்கங்கள்லயும் ஒரு பறவையோடைய வாழ்வை அது சொல்லி முடிக்குது அப்படிங்கிற, எனக்கு அது இன்னும் யோசிக்க யோசிக்க அது போயிட்டு எனக்கு சரியா சொல்ல வரல, ஏன்னா எனக்கு உள்ள அது இன்னும் வளர்ந்துக்கிட்டு
1: இல்ல. எனக்கு புரியுது நீங்க உங்களுடைய,
0: அது மாதிரி ஒரு குளத்துல சிறுநீர் கழிக்கிற சிறுவன் பூமியில நின்னபடி அவன் ஆகாசத்தை அசைச்சு பாக்குறான் அப்படிங்கறதும் அதே மாதிரி விரிஞ்சுகிட்டே இருக்கும் உள்ள நம்மளுக்கு.
1: கரெக்ட்.
0: அது எனக்கு இது சொன்னாலும் டக்குன்னு எனக்கு பிரமிலோடைய கவிதை ஞாபகம் வந்துச்சு. சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது அப்படின்னு. இப்போ நம்ம இன்னொரு ஒரு பாடலை கேட்டுட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.
1: கண்டிப்பாக.
0: இப்போ நிகழ்ச்சியின் நிறைவுக்கு நம்ம நெருங்கிட்டோம். மீண்டும் இதே தொடர் நிகழ்ச்சி ஆகிய இந்த எண்ணெய் செதுக்கி ஏழு நாட்களில் இன்னொரு பிரபலத்தை நம்ம பார்ப்போம். இப்போ இந்த நிகழ்ச்சி நாமுத்துக்குமார் ஐயாவை பற்றிய அவருடைய வாழ்க்கை செதுக்கி ஏழு நிகழ்ச்சிகளாக நம்ம பார்த்தோம். அடுத்த எண்ணிமக்குரிய நிகழ்ச்சியில் மீண்டும் நேர்களை சந்தித்து இன்னொரு பிரபலத்தை பற்றிய தொடர் நம்ம கொடுப்போம். இந்த நிகழ்ச்சியை வந்து நிலையத்துக்கு வந்து கொடுத்ததுக்கு நன்றி பாரதி.
1: நன்றி சங்கர். வாய்ப்பு.
0: மீண்டும் இன்னொரு ஒரு எண்ணிமக்குரிய நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு இரவு வணக்கங்கள் கூறி நன்றியோடு விடைபெறுவது
1: பாரதி
0: மற்றும் உங்கள் சங்கர் ஜெயபாண்டியன். நன்றி. வணக்கம்.